0: ஸ்தோத்ரம் புரம்
1: சூரிய கவச
2: அஸ்ய ஸ்ரீ ஆதித்ய கவச ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய அகஸ்த்யோ பகவான் ருஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ ஆதேவதா கிரிணியே பிம் சூர்யகும் சக்திஹி ஆதித்யோம் கீலகம் மம ஆதித்ய பிரசாத சித்ய